பௌடி பட்டி பட்ட பாரத்தில் அமர்த்துபா ரங் ரங்கே கணஜ கருத்துபா ஜியாந்திர ஜியோ சப்கி ஜான்லா சப்கி தேர வாச தேரா கற்பலா தேர